ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே ஆரியாரியே.